0: நதியான் வாசேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோரேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உன்வாசிகே சிங்காசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லான் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் வாசிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

கேட்டா சரி சரண சேனாரத்ன பதரச்சனைய போல் பிரணாந்து பியதுமா சங்கீதாத்யட்சனைய ஸ்டான்லி பேரிஸ்.